0: துள்ளி துள்ளி பாரட்டி பல்லே பல்லே பச்சாணி பந்திரி,
1: பல்லே பல்லே பச்சாணி பந்திரி,
0: நின்று நுரழு பண்டு முத்தைது வல்லே.